சத்கதாஜ் தூக்கலபெயிலா புர்கா மிர்கா தீர்த்தா தட்டாமே கா கேத்தா தீபாலோ மண்டலா கல்டாம்பர் பண்டா அண்டு திஜேர் உத்புஜா.

0: ஜோடி சுவாசத்தை சித்தி பாடப்ப
1: நான் சித்தினா பின்காட்டிக்காக தந்து மகிழா பயிலா லக்னக்கியா டங்கியாயா லக்னா பிரவான் லக்த பொருத்தீர்த்தா.